ஆடிம்பகல் தினம் வீரசுருள் பரகசிரமும் வந்துநாடின் சங்க நேர்ப்புகல்கின களானி புனமதுலு பரவீர சிருளனும் வந்துநாடின் சங்க நேர்ப்புகல்கின களானி புனமதுலு சர்வ சர்வம் சகா சக்கரபாலனமைன நடிப்பிம்பகலிகின நாயகு.